0: போகேண்டே, நினக்காயலினக்கேரே போகேண்டே. நினவிந்த காயலில் நிலையில்லா காயலில் கனவிந்த சுந்தர களியோடம்.
1: நமக்கு இப்பாட்டு எடுத்து தெரிச்சு வராங்க கேட்டா.